கேட்டு பாடலை பாடியவர் கேஜே யேசுதாஸ். பாடல் இடம்பெற்ற படம் மன்னன். அடுத்து சந்திப்பு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருப்பது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. முதலில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்

0: எல்லாம் முடிந்தது என்றார் முடிவில்லாதவர்.
1: நிகழ்ச்சி நிறைவாக எஸ் எம் யூசுப் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் வேறே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவிரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லேப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சஜனிஜம் கதை வழங்குபவர் ஸ்ரீமதி பாலகுமி பத்மா விஜய் அவர்கள். 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். கே ஆர் சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருவள்ளூர் வி பார்த்தசாரதி அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லயவின்யாசம், மந்தவெளி எஸ் மோகன்ராஜ், திருவற்றியூர் எல் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரின் தவில். இடம்பெறுவது மிஸ்டர் சாப்பு தாளம். 2:45 திரை கானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், நடிகர் துளிபாலா சீதாராம சாஸ்திரி அவர்கள் பற்றிய நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, பி லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், இரவு 7:10 இளைய பாரதம், த பிளாஸ்டிக் த்ரெட், பி பூஜா வழங்கும் உரை, ஃப்ரம் ஸ்டார்ட் அப் டு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரென்த், உரை வழங்குபவர் அவினாஷ் சங்கர், ஃபோமோ ஆன் சோஷியல் மீடியா, ஜானவி அசோக் பஜாஜ் வழங்கும் உரை, சிண்ட்ரெல்லா ஸ்லைஸ், தியான்சிதா வழங்கும் கவிதை, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா விஷய் ஹே, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 ஞாயிறன்று காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும்

0: மொழி திரைப்படத்திற்காக பல்ராம் பாடியுள்ள பாடல் கேட்டீர்கள்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: திரைசையில் தொடர்ந்து பிதாமகன் திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி, ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

0: திரைசை பாடல்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆட்சவேரை செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை காரியக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேர்களே, கேட்டு ரசிக்கலாம் திரைகானம் 9 மணி வரை. மகாராஜா திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

0: புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
0: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
0: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: திரைக்கானத்தில் தொடர்ந்து அபியும் நானும் திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும்

0: கல்படை கட்டணா ஸ்வயமகி கட்படை பாரதிய சேனா.
1: நூறு புள்ளி ஒன்று மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ஸ்ட்ராபெரி திரைப்படத்திற்காக தீபக் டி இமான் ஆகியோர் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:44 நிமிடம் 45 நொடி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. திரைகானத்தில் தொடர்ந்து கனா திரைப்படத்திற்காக வைக்கம் விஜயலட்சுமி ஆராதனா சிவகார்த்திகேயன் பாடியுள்ள பாடல்

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: திரைக்காலத்தில் நிறைவாக என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக பென்னிதயால் மகத்தி பாடியுள்ள பாடல்

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கானமூர்த்தே

நிகழ்ச்சியிலினி துளசி தல முளச்சே என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் மாயாமாளவ கவுளை ரூபகதாளம்

நேரம் 9:31:25. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆழிமழை என்று தொடங்கும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை, வராளி ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இனிய பாடல்களுடன் இணையும் நேரம் 100.1 MHz FM கோல்டு வழங்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ஆனந்த குமி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை

மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள். அடுத்த பாடலாக ரிக்ஷா மாமா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:42:35.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக DC திரைப்படத்திற்காக அனிருத் பாடியுள்ள பாடல்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்காகத்தில் தொடர்ந்து இதயம் முரளி திரைப்படத்திற்காக மனோஜ்னா பாடியுள்ள பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேரம் 11:21 40 நொடி. திரைக்காலத்தில் தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படத்திற்காக விஜய் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷவாணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிகாட்ட வருகிறது குறளமுதம்.
2: தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை.
3: தலையில் இருக்கும் மட்டும் பெருமையோடு பேணி காக்கப்படும் மயிர் கீழே விழுந்தபோது தாழ்ச்சியுடன் இகழப்படுவது போல, தன் பெருமைக்குரிய நிலையிலிருந்து தாழ்ச்சியடைகிற மனிதனும் இகழ்ச்சி உருவான். குறள் எண் 964, அதிகாரம் மானம்.
2: தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை.
3: தலையில் இருக்கும் மட்டும் பெருமையோடு பேணி காக்கப்படும் மயிர் கீழே விழுந்தபோது தாழ்ச்சியுடன் இகழப்படுவது போல, தன் பெருமைக்குரிய நிலையிலிருந்து தாழ்ச்சியடைகிற மனிதனும் இகழ்ச்சி உருவான். குறள் எண் 964, அதிகாரம் மானம்.
0: வாழ்வின் நெறிகாட்டியது குறளமுதம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர். KR சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருவள்ளூர் வி பார்த்தசாரதி அவர்கள் வயலின், ஈரோடு KS நாகராஜன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லயவிநியாசம், மந்தவெளி எஸ் மோகன்ராஜ், திருவற்றியூர் எல் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரின் தவில். இடம்பெறுவது மிஸ்ர சாப்பு தாளம். 2:45 திரைகானம். 3:00 மதுரம்.

ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி துளிபாலா சீதாராம சாஸ்திரி அவர்கள் பற்றிய நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், இவை மூன்றும் டெல்லி அஞ்சல், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை பி லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், த பிளாஸ்டிக் த்ரெட் பி பூஜா வழங்கும் உரை, ஃப்ரம் ஸ்டார்ட் அப் டு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரென்த், உரை வழங்குபவர் அவினாஷ் சங்கர், ஃபோமோ ஆன் சோஷியல் மீடியா ஜானவி அசோக் பஜாஜ் வழங்கும் உரை, சிண்ட்ரல்லா ஸ்லைஸ் தியான் சிதா வழங்கும் கவிதை, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா விஷய ஹே, 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் ஒலிக்க இருப்பது திரைகானம். வியட்நாம் வீடு திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: திரைக்கானத்தில் தொடர்ந்து சொர்க்கம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும்

DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம், நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. நவகிரகம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P சுசீலா பாடியுள்ள பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:12.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: கண்மலர் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்ந்து காசேதான் கடவுளடா திரைப்படத்திற்காக கோவை சௌந்தரராஜன் எல்லார் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்

காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் திரைகானம் 2:45 ஒலிபரப்பாகும். தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

0: ஆகாஷவாணி நேரம் 1:10. 100.1 MHz FM கோல்ட் இசை மலர்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் கே ஆர் சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருவள்ளூர் வி பார்த்தசாரதி அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் அப்பராம பக்தி, பந்துவராளி ராகம், ரூபக தாளம், தியாகராஜ கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் கே ஆர் சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் வி பார்த்தசாரதி அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி கிருபயா பாலய சாருகேசி ராகம் மிஸ்டர் சாபுதாழும் சுவாதித்த நாள் கிருத்தி.

லய விநியாசத்தில் இதுவரை மந்தவெளி எஸ் மோகன்ராஜ், திருவெற்றியூர் எல் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரின் தவிலிசை கேட்டீர்கள். இடம்பெற்றது மிஸ்ர சாப்பு தாளம். நேரம் 2:45. இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியில் இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலின் படம் பகல் நிலவு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கிறது படிக்காதவன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

மூஜி மீதனு மீசனே மலவ நட்டி தேடி வகு நீவு நாசரி ஜோடு காவு மீசலனு தீசினனு பல்ரோசமுன்னா தீ

0: கட்டினா சுயம் ஹி கட்டுப்படு. பாரதிய சேனா.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடல் சித்ரா குரலில் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம்.

ஒலித்த பாடலுடன் இன்றைய தேநீர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இனி தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள் ஆங்கிலம் மற்றும் இந்தியில். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் பி லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். முதலில் மனசிஜ குருடி தடு என தொடங்கும் அன்னமாச்சாரியார் கிருதி, ராகம் ரீதி கவுளை, கண்ட சாப்பு தாளம்.

அடுத்து சமயமிதே என தொடங்கும் அரிகேஷநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது ராகம் புத்தமனோகரி ஆதிதாளம்.

அரங்கிசையில் பி லலிதா மாதவ் அவர்களின் பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து மீனலோச்சன என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கிருதி, ராகம் தன்யாசி, மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசையின் நிறைவாக பஜரே யதுநாதம் சதாசிவ பிரம்மேந்திர இயற்றியது. ராகம் பீலு ஆதி தாளம்.

0: அரங்கசையில் இதுவரை பி லலிதா மாதவ் அவர்களின் பாட்டை கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே வைஷ்ணவி. रक्षा मंत्रालय ने वायुसेना के लिए 160 सैटेलाइट स्मार्ट एंटी एयरफील्ड वेपन और उससे जुड़े उपकरणों की खरीद के लिए भारत डायनेमिक्स लिमिटेड के साथ 810 करोड़ रुपए से अधिक का समझौता किया है। इसकी आपूर्ति

0: எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
1: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
0: அப்ப நான் என்ன பண்றது?
1: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
0: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
1: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விசிலேஷன், 7:10 இளைய பாரதம், த பிளாஸ்டிக் த்ரெட் பி பூஜா வழங்கும் உரை, ஃப்ரம் ஸ்டார்ட் அப் டு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரென்த் உரை வழங்குபவர் அவினாஷ் சங்கர், ஃபோமோ ஆன் சோஷியல் மீடியா ஜானவி அசோக் பஜாஜ் வழங்கும் உரை, சிண்ட்ரெல்லா ஸ்லைஸ் தயான் சிதா வழங்கும் கவிதை ஆகியவை இடம்பெறும். 7:45 திரைப்பட பாடல்கள், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் அபர்ணர் பன்ஷிகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ராஜேந்திர பிரசன்னா அவர்களின் புல்லாங்குழல் இசை, தலத் முகமத் அவர்களின் கசல் இசையும் இடம்பெறும். அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், ஷர்மா நகர் இ தேவராஜ், டி பாகேஸ்வரி ஆகியோரின் நாகஸ்வர இசை இடம்பெறும். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேன் இசை, 7:15 திரை இசை, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:30 சுகமான ராகங்கள், 11:30 மல்லை பூதண்டா, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலரில் தன்யா தினேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், ஜி கணேசன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், மாலை 5:00 அரங்கிசையில் ஆர் நாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை இடம்பெறும். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், ஹரித் வெங்கடாச்சலம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், டாக் ஆன் ஓசோன் ப்ரொடக்ஷன், எ தின் லேயர் எ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி உரை வழங்குபவர் டி வசுந்தரா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜி சுதீக்ஷா, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் சித்தார்த் வழங்கும் பாட்டு, எ ரிவர்ஸ் லைஃப் அவர் லைஃப் ஏ அத்வைதா வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
0: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்ற?
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
0: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
1: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
0: அப்ப நான் என்ன பண்றது?
1: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
0: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
1: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: Somewhere outside the pages of those stories, people have been cutting away pieces of themselves to fit into relationships that were never meant for them. They became quieter, smaller, easier to love, until one day they wake up unable to recognize the person staring back at them. I refuse to call that love, because love is not a prize you win after becoming someone else. It is the place where you are loved to remain yourself. So tonight, the poem isn't really about Cinderella. It is about every person who had the courage to walk away instead of shrinking to fit. And this is my poem, Cinderella's Lies. They were told to carve themselves down, to break and mend, to reshape for a love that demanded a price they would not pay. So they walked away, their bare feet burning the earth. No glass slipper and no broken selves for a love that asked for change. So they walked away, their bare feet burning the earth. No glass slipper and no broken selves for a love that asked for a change. They didn't fit, and thank God they didn't. Their bones were not meant to bend or to break. Their bones were not meant to bend or break, to twist in the shape of another's fantasy, or to twist in the shape of another's fantasy. They were strong, untamed, and wild in their own right, and the love that sought them would have to meet them as they were, uncompromising and whole. And the love that sought them would have to meet them as they were, uncompromising and whole. The slipper didn't fit, and neither didn't the lie. The slipper didn't fit, and neither did the lie that told them they had to change to be worthy of love. The slipper didn't fit, and neither did the lie that told them they had to change to be worthy of love. So let it be known that love does not break, it does not mend, it accepts and it stays. It accepts and it stays. Before I leave, I would like you to carry one question to home. How much of yourself have you sacrificed just to be loved? Because love should never cost you your voice, your dreams, your dignity, or your identity. The right person will never ask you to become less of yourself to deserve more of them. So if you ever find yourself choosing between love and who you are, choose yourself every single time. Thank you.
1: இடம்பெற்றது இளைய பாரதம்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும்

0: ஏழாம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: ஏ குருவி குருவி குருவி.

குருவி குருவி, ஏ குருவி சிட்டு குருவி, ஓ சோடி எங்க அதை கூட்டிக்கிட்டு.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது.
1: ஒலித்தது முதல் மரியாதை படப்பாடல்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல இருக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
3: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர், பெரியவர், இளைஞர்கள், பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

0: நேரம் 7:50. தொடர்வது செய்தி கதம்பம்.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வரலாறு படைத்த கர்நாடக மாநிலம் தும்கூர் நகரம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, தருமபுரி மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன, இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. கர்நாடக மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்ட 7 ஸ்மார்ட் சிட்டிகளில் அனைத்து திட்டங்களையும் முழுமையாக நிறைவு செய்த முதல் நகரமாக தும்கூர் நகரம் உருவெடுத்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: கர்நாடக மாநிலத்தில் துமக்கூர் நகரில் மத்திய வர்த்தக பகுதியை மையமாக கொண்டு சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மொத்தம் 994 கோடி ரூபாய் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் குடிசை பகுதியில் வசித்த குடும்பங்களுக்கு இலவசமாக புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளன. 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 40,000 ஸ்மார்ட் LED தெருவிளக்குகள் பொருத்தப்பட்டதன் மூலமாக மின்சார செலவு கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. சுமார் 250 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டு பணிகளும் 105 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன பேருந்து நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை மையம், டிஜிட்டல் பொது நூலகம் மற்றும் சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட வசதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. தினமும் 120 டன் திடக்கழிவு செயலாக்கப்படுவதுடன் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு தொழில்துறை பயன்பாட்டிற்கு அனுப்பப்படுகிறது. 24 மணி நேரமும் செயல்படும் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் 600 கேமராக்கள் மூலமாக போக்குவரத்து மற்றும் பொது பாதுகாப்பு கண்காணிக்கப்படுவதாக ஸ்மார்ட் சிட்டி திட்ட செயற்பொறியாளர் வினய்குமார் தெரிவிக்கிறார்.
3: வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் ஆஃப் அரவுண்ட் 1,000 crores காஸ்ட் கேபிட்டல் காஸ்ட் ஹவ் பீன் டேக்கன் அப், அவுட் ஆஃப் விச் 500 crores இஸ் ஃபண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தி ரிமைனிங் 500 crores இஸ் ஃபண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. So all the projects which were taken up by Smart City have immensely helped development of Tumkur city and also indirectly helping public increase the standard of living and ease of movement, ease of living also.
2: Smart City திட்ட

0: பணிகள் முழுமையாக நிறைவடைந்த நிலையில் உருவாக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் அனைத்தும் துமக்கூர் மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கர்நாடக மாநிலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய துமக்கூர் மாநகராட்சி பகுதியிலிருந்து செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சில இடங்களில் மழைநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வீடுகள் மற்றும் பள்ளிகளின் அருகே தேங்கும் நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளது. இதனை தடுப்பதற்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டெங்கு காய்ச்சல் எவ்வாறு பரவுகிறது, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் அதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சளி காய்ச்சல் போன்ற வியாதிகள் வந்து அதிகமா பரவிட்டு வருது. முக்கியமா அதுல வந்து காய்ச்சல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சளி இது போல தொந்தரவுனால வர காய்ச்சல் இருக்கும். அப்புறம் தண்ணீரால் பரவக்கூடிய வியாதிகள்னால வரக்கூடிய காய்ச்சல் இருக்கும். அப்புறம் கொசுக்கடினால பரவக்கூடிய வியாதிகள்னால வரக்கூடிய காய்ச்சல் இருக்கும். டெங்கு காய்ச்சல் என்றால் என்ன அப்படின்னா ஒரு டெங்கு வைரஸ் கிருமியால் ஏற்படும் ஒரு காய்ச்சல் தான் இந்த டெங்கு காய்ச்சல். இதை வந்து ஏடிஸ் ஈஜிப்டை எனக்கூடிய ஒரு வகையான கொசு வந்து இந்த வைரஸை நம்ம உடம்புல வந்து செலுத்தும் போது நம்ம ரத்தத்தின் மூலமா இந்த கொசுக்கடி மூலமா நமக்கு இந்த வைரஸ் பரவி இந்த நோய் நமக்கு வருது. டெங்கு காய்ச்சல் எப்படி பரவுது அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாத சில பொருள்லாம் நம்ம வீட சுத்தி வச்சிருப்போம். டயரு, பயன்படுத்தாத சிமெண்ட் தொட்டிகள், சின்டெக்ஸ் பேரல் வச்சிருப்போம். நீண்ட காலமா தண்ணி தேக்கி வச்சிருப்போம். இன்னைக்கு தண்ணீர் பற்றாக்குறையினால தண்ணீர் சேமிச்சு வச்சிருப்போம். இந்த டெங்கு கொசு இந்த தண்ணீர் தொட்டிகள்ல தான் வந்து சுத்தமான தண்ணியில முட்டை போட்டு அந்த முட்டை வந்து லார்வா எனக்கூடிய புழுவா மாறி கூட்டு புழுவா மாறி அது கொசுவா வெளியில வந்து வெளியே வரும்போதுதான் நம்மள அது கடிக்குது. டெங்கு காய்ச்சல் உள்ளவரை கடித்த ஏடிஸ் கொசு ஆரோக்கியமான மத்தவங்களையும் கடிக்கும் போதும் இந்த நோய் வந்து பரவும். இந்த கொசுவோட குணாதிசயம் என்ன அப்படின்னா இந்த கொசு வளர்ந்து வரும்போதே அது உடம்புல வந்து வைரஸ் ஓடவே வெளியில வரும். அதனால வந்த உடனே கடிக்கும் போது யாருக்கு வேணாலும் இந்த வியாதி வந்து சீக்கிரமா பரவக்கூடும். மேலும் இந்த ஏடிஸ் கொசு வந்து 3 வாரங்கள் உயிர் வாழும். இந்த 3 வார காலத்தில் வந்து ஒரு கொசு நல்ல நீரில் 100 கணக்கான முட்டையிடும். இனப்பெருக்கம் வந்து சீக்கிரமா ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு குறுகிய காலத்திலும் 1000 கணக்கான கொசுக்களை வந்து உருவாக்கிடும். அதனாலதான் இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுறதுல வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஏடிஸ் கொசு பட்ட பகல்ல தான் நம்ம நிறைய கடிக்குது. மோஸ்டா நைட் நேரத்துல கடிக்காது. டெங்கு காய்ச்சல் எப்படி எல்லாம் பரவாது அப்படின்னா காத்து, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து மூச்சு காத்து மூலமா பரவாது, எச்சில், இருமல், தும்மல், இதெல்லாம் வந்து ஒரு சில வியாதிகள் இப்படி பரவும். பட் டெங்கு காய்ச்சல் இப்படி பரவாது. ஒருத்தர் தொடர்றது மூலயமா அப்படிலாம் இது பரவாது. இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான காய்ச்சல் வரும், உடல் சோர்வு ஏற்படும், சிவியரா ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, தலைவலி, அதிகபட்சமான தலைவலி, உடல் வலி, வாந்தி, அப்புறம் எலும்பு வலி, பிரேக் போன் ஃபீவர்ன்றதுதான் இதோட இது. எலும்பு வலி அதிகமா இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான இந்த அறிகுறிகள். இதை வந்து இருக்கும் போது மக்கள் வந்து இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அறிகுறிகள்லாம் இருந்தா உடனே வந்து ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்ல அரசு மருத்துவமனையோ இல்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோ இல்ல ஏதோ ஒரு மருத்துவரே அதை வந்து உடனே வந்து அணுகணும் அப்படின்றத இது மூலமா நான் கேட்டுக்கிறேன். ரத்த தட்டுன்னு சொல்லுவாங்க, பிளேட்லெட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளேட்லெட் வந்து ரத்தம் குறையறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாகும். இந்த டெங்கு வைரஸ் நம்ம உடம்புல போகும்போது இந்த ரத்த தட்டு அணுக்கள் வந்து குறைஞ்சிரும் ரத்தத்துல. அப்படி குறையும் போது அந்த ரத்தம் உறையும் தன்மை கம்மி ஆகும் போது நமக்கு வந்து பிளீடிங் இஷ்யூஸ் வரும். பல்லு ஈரல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தம் வரும். உடல்ல வந்து ரத்த கசிவு ஏற்படும். இது மூலமா வந்து நுரையீரல்ல ரத்த கசிவு, திருநீர் பாதையில ரத்த கசிவு ஏற்படும். இதனால வந்து நிறைய மல்டி ஆர்கன் டிஸ்பங்க்ஷன் வரும். அது மூலமா தான் நமக்கு வந்து உடனே சரி பண்ணல அப்படின்னா உயிரிழப்பு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கல அப்படின்னா இது வந்து உயிரிழப்பு கூட நேரிடலாம். அப்புறம் இந்த காய்ச்சல ஏன் உடனே நம்ம கவனிக்கணும் அப்படின்னா சாதாரண நம்ம சளி மத்த காய்ச்சல் வருது அப்படின்னா 1-2 நாள்ல வந்து சரியாயிடும். ஆனா இந்த மாதிரி நம்ம மலேரியா காய்ச்சல், எலி காய்ச்சல், டெங்கு, அப்புறம் டைபாய்டு, உண்ணி காய்ச்சல், இது மாதிரி பல காய்ச்சல் வந்து 1-2 நாள்லயே சரியாவாது. இது அதிகப்படியமா 5 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் காய்ச்சல் அதிகமாயிட்டே இருக்கும். மருத்துவ சிகிச்சை தாமதம் ஆவாவோ என்ன ஆகும் அப்படின்னா நம்மள உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பாதிப்பாகி நம்ம வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ளணும் அப்படின்னா உரிய சிகிச்சை முறைகள் வந்து இதுக்கு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா இதுக்கு தேவையான ஐவி ட்ரிப்ஸ் போடுவாங்க, சலைன் போடுவாங்க, இதுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை நமக்கு கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நிறைய நீர் சத்து குறைபாடு தான் ஏற்படும். இந்த காய்ச்சல் டைம்ல வந்து நமக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படும். அதனால உப்பு சேர்ந்த கஞ்சி, இளநீர், அப்புறம் இது வந்து திரவ ஆகாரங்கள்லாம் வந்து நிறைய எடுத்துக்கணும் இந்த காய்ச்சல் இருக்க சமயத்துல. இதெல்லாம் மருத்துவ எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் நிலவேம்பு குடிநீர் குடிக்கலாம், மலைவேம்பு இலைச்சாறு குடிக்கலாம், பப்பாளி இலைச்சாறு, இதெல்லாம் சித்த மருத்துவத்திலும் இதுக்குண்டான வழிவகைகள் இருக்கு. உடம்புல வந்து இந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதனால டெங்கு காய்ச்சலை முற்றிலும் தடுக்கிறதுக்கு வந்து ஏடிஸ் கொசு உருவாகாமல் இருக்க எல்லா பொருட்களையும் நம்ம வந்து அழிக்கணும். அதோட சோர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம்

0: நீர் சேமித்து வைத்தும் தொட்டிகளை வாரம் ஒரு முறை பிளீச்சிங் பவுடர் கொண்டு நன்றாக தேய்த்து கழுவணும். இதனால கொசு புகாதவாறு மூடியும் வைக்கணும். நம்ம கூடுதலா நமக்கு மருத்துவமனைகளும் தயார் நிலையில உள்ளது, மருந்துகளும் இதுக்கு தேவையான குளுக்கோஸ் இதெல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. அதனால பொதுமக்கள் ஆகிய நீங்கள் வந்து காய்ச்சல் கண்டறிந்த உடனே வந்து மருத்துவரையோ மருத்துவமனையோ அணுகும் போது நாங்க ஏர்லியா இதை கண்டுபிடிச்சு இதை ட்ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டெங்குன்றது கண்டிப்பா வந்து 100% தடுக்கக்கூடிய ஒரு வியாதி தான். அதை வந்து கொசு உற்பத்தியும் நம்ம தடுக்கணும், நோய் வந்த பின்பு உயிரிழப்பையும் தடுக்கிறதுக்கு இதை எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மாவட்ட சுகாதாரத்துறை சார்பாகவும் உங்களை கேட்டுக்கிறேன்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதில் பல்கலைக்கழகங்களும் இளைஞர்களும் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் குறைந்த செலவில் உயர்தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு சுகாதார பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கடைகோடியில் உள்ளவர்களுக்கும் அரசின் திட்டப்பலன்கள் சென்றடைய வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டிற்கு வலுவான அடித்தளமாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் திகழ்வதாகவும் 13 கோடிக்கும் மேற்பட்டோர் இத்திட்டத்தின் கீழ் பலனடைந்துள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் சேமிக்கப்பட்டுள்ளதோடு நாட்டின் சுகாதாரத்துறையில் பெரும் மாற்றத்தை இத்திட்டம் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா மாநாட்டிற்கிடையே இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ் இடையேயான முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், விண்வெளி, சுகாதார அறிவியல், எரிசக்தி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பழைய நாணயம் மற்றும் ரூபாய் நோட்டுகள் வாங்குவது தொடர்பான அறிவிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிடுவது போல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டு பகிரப்படும் வீடியோ முற்றிலும் போலியானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுபோன்ற எந்தவொரு அறிவிப்பையும் பிரதமர் வெளியிடவில்லை என்றும் அரசின் திட்டங்கள் தொடர்பான தகவல்களை அதிகாரப்பூர்வ தளத்தில் சென்று அறிந்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.
2: இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 31 minutes past 10. யூ ஹவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னைஸ் எஃப்எம் கோல்ட் ஆன் 100.1. வெல்கம் பேக் டு தி ஷோ. மை நேம் இஸ் ஷிஃபாலி. ஆன் எம் டைம் டில் 11 PM வி கோயின் டு பி க்யூரேட்டிங் அ வண்டர்ஃபுல் பிளேலிஸ்ட் ஆஃப் யோர் ஃபேவரட் இங்கிலீஷ் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக் டியூன்ஸ். இஃப் யூ ஹாவ் அ சாங் ரிக்வெஸ்ட், வாட் யூ கேன் டூ இஸ் ஹெட் ஆன் டு tinyurl.com/airmysong, fill out that simple form with your name and your song request and a little something about yourself and send it in to us at the earliest, so we have enough time to play music of your choosing. To begin this evening's show, here comes Carl Douglas with Kung Fu Fighting. I hope you enjoy this.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் ஒலிக்க கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திலிருந்து MS விஸ்வநாதன் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கிறது. சந்திப்பு படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா, பி சுசீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் இருபட பாடல்களாக மெல்ல திறந்தது கதவு, கடலோர கவிதைகள் ஆகிய இரு படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து சில பாடல்கள். முதலில் SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: அடுத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: அடுத்து சித்ரா அவர்கள் பாடியுள்ள இரு பாடல்கள் கேட்கலாம்.
1: பவன குராதீசமாஸ்ரயே

0: சித்ரா, சசிரேகா, எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல்.
1: டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

நேர்கள் இதுவரை மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி கடலோர கவிதைகள் படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

இரவின் மடியின் நிகழ்ச்சியில் நிறைவாக இளையராஜா குழுவினரோடு இணைந்து பாடியுள்ள பாடல்

நேர்கள் இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியில் மெல்ல திறந்தது கதவு, கடலோர கவிதைகள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நினைவில் நின்றவை ஒலிக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் 500,000, நம் நாடு, அடிமைப்பெண் ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக 500,000 படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

கெடாமல் மெதுவாக அணைக்கட்டுமா நான் இதமாக, நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, புயல் கொள்ள வேண்டும் சுக

5 லட்சம் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து ஏஎல் ராகவன், திருச்சி தங்கராஜு, எல்ஆர் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: ஒன்னு ரெண்டு
1: மேலே வேணா
0: தன்னாலே புரிஞ்சிடுச்சா குவா குவா குவா காதலுக்கு ஒரு காலேஜ் ஹொய் ஹொய் ஹொய் குந்தன் கண்ணுக்குள்ளே தெரியுதடி.
2: அடுத்து எல்லார் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: நாளைக்கு நேரமில்லை, இன்றைக்கு வாருங்கள், நாட்டியம் ஆட வந்த தோட்டத்தை பாருங்கள்.
1: அடுத்து எஸ் வி பொன்னுசுவாமி பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: தெய்வம் அதில் பொங்கி வழிந்தது அழகு, அதில் பொங்கி வழிந்தது அழகு, படைத்தார் பூமியை இறைவன்.
1: நேர்கள் இதுவரை நினைவில் நின்ற நிகழ்ச்சியில் 500,000 படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டீர்கள். அடுத்து நம் நாடு படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா குழுவினரோடு இணைந்து பாடியுள்ள பாடல்

0: மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சோம் தலைகுனிவாக ஆறாங்க
1: தலைகுனிவாக ஆறாங்க
0: அறிவில் தெளிவிருக்கு நம்ம

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை நம் நாடு படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டீர்கள். அடுத்து அடிமை பெண் படத்திலிருந்து பாடல்.

0: ஜெயலலிதா அவர்களின் குடலில் ஒலித்தது அடிமை பெண் படப்பாடல். அடுத்து ஒலிக்கிறது டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: ஏமாற்றாதே ஏமாற்றாதே

இதுவரை நாம் கேட்டது அழியாத கோலங்கள் என்ற படத்திலிருந்து சில பாடல்கள். பண்பலை 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து நினைத்தாலே இனிக்கும்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை அழியாத கோலங்கள், நினைத்தாலே இனிக்கும், அழகே உன்னை ஆராதிக்கிறேன் ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து ராஜேந்திர பிரசன்னா அவர்களின் புல்லாங்குழல் இசையை கேட்க இருக்கிறோம். கிளாட்வின் சார்லஸ் அவர்கள், தப்லா.

நிகழ்ச்சியில் அடுத்து மறுகேலரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஜெயந்தி ஸ்ரீராகம் ஆதி தாளம்,

நிகழ்ச்சியில் அடுத்து ரஞ்சனி என தொடங்கும் தஞ்சாவூர் சங்கரையர் இயற்றிய பாடல். ராக மாளிகா ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஷர்மா நகர் பிவிஎன் தேவராஜ், டி பாகேஸ்வரி ஆகியோரின் நாகஸ்வர இசை, எல் எண்டத்தூர் ஜி விநாயகம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெலிசிதி மூச்சமு என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ரேவதி ராகம், திஸ்ர நடை.

நிகழ்ச்சியின் நிறைவாக துங்க தீர விராஜம் என தொடங்கும் கமலேச விட்லாதாஸ் அடியற்றையது சாலக்கு பைரவி ராகம் ஆதி தாளம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கியிருக்கும் இந்த பாடலின் படம் ஔவையார். குரல் கே பி சுந்தரம்பாள்.
1: ஐயனே அந்த துணையனே விரைவிற்கும் துய்யனே ஆனை முகனே

இழந்தான் கொண்ட கடமையில் பூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம்

நேரம் 5:30. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசை நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் இனி தொடரும் இந்த குரல் எம் தண்டபாணி தேசிகர், படம் நந்தனார்.